0: கிம்ஸ் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் பெருந்தல்மண்ணா. நாட்டு வருத்தாந்தம், விகசன வார்த்தைகள்.
1: വിദ്യാലയങ്ങളിലും പരിസരങ്ങളിലും പുകയില ഉൾപ്പെടെയുള്ള ലഹരി